0: نجم بولاتي
1: أول ما زيغانت ذولتي تناول ثم زغايل سفث ويستلا ثابة قور ذي ستنت مديث ألا ماذ سبعة ذو وزقن غفو مطفن باري بلوريال 163 ذوستاني غف بي بي بوانت
0: أول ما زيغان Un rendez-vous à ne pas manquer. Awali Maziren, Anne-Sophie Swan.
2: Awali Maziren, Tsadwil Tunsagian, Mazran, via radio Fréquence Paris Pluriel. يال السفت يال السفت ويست ثلاثة ويست كرادة قوغور ذي ستة ألمان ذي سبعة ذوزقن أزف لكوت أزف لون أن صوفي سكوت أن صوفي سون أرث ذولتا جينير ونتهجير في مزغا التصير جين التصير جين ود نسالة غادي نخدم السريد الديريكت أدمي ذا الساقين يعني مثلا اختار الساري رجال ذا سأغامش ذا سلاكانيكيل en tout cas avec des français mais test mon avin au maval en idan et glausral et toxosral et ben kna et c'est une catastrophe la nature se venge de nous hein. On lui a fait tellement de mal que voilà ben elle se venge c'est un peu normal hein. Je pense que l'être humain doit assumer ses responsabilités et là voilà si on doit payer hein, si on doit payer ce qu'on Le mal qu'on fait à la planète, eh ben, c'est normal. Voilà, on est à la veille de l'été, hein, à la veille où nous vivons. On a eu déjà deux grosses canicules avec des Français. C'est bien parti. Ça, c'est bien un art de Noël. Il y a un art de Noël des humours de Mazra. Rassolément, des humours de Mazra, c'est Gariaga. ماشي ديوث عندي ثريض تفض شاعل تمس ها ثلاث مساقين على ناتور مثل ثلاث مسيرنا ثلاث مسي شاعلين يمذانا ثلاث مساق شاعلين يشنقنا الور الساقين اون اون فا اون فا بارلي سورتو دو سكي سباس دو كوتي دو تينيري ها تينيري لو ديزير ها سكي تابلي اوسي لو سارا et particulièrement dans ce qui est communément appelé l'Azawad, puisque on sait que depuis notamment depuis 2021, la situation dans cette région de Thamazra devient de plus en plus inquiétante. Donc, ce sera le sujet principal hein, de cette émission. Mais avant de lancer hein, les débats. On va laisser la parole à la musique comme d'habitude. On commence par de la musique. Azawan, c'est un rôle qui est érigé. Walikin, les chants de Sahan Segyan.